0: ஆடி இதனா உயிர் நாட்டுகிறேன், வட்டியும் ஆடி உயிர் நாட்டுகிறேன்.
1: Oh, my God.